அதை பார்த்துட்டு மறக்கல மறந்து சிரிப்ப திரும்ப திரும்ப வழியில கைய பிடிச்சத மறக்க.